விடியும் இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தை அள்ளித்தந்து அனைவரின் செயல்களும் சிறக்க வாழ்த்துகிறது நமது கொடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வழமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, விசாகா 12, பராபவ சித்திரை திங்கள் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 2 2026 சனிக்கிழமை, நேரம் சரியாக அதிகாலை 4:57.

இனி கேட்கலாம் அருள்மாலை. அதிகாலை வணக்கம் நேயர்களே. இறைவனை இசையால் போற்றி புகழ்ந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் இறைமனம் பரப்ப கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

பகலவன் காணாத பனிவெழும் அதிகாலை படைத்தவனுக்காக இசைத்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 அருள்மாலை.